அனிதா, கவிதா, சவிதா, ரெண்டே ரெண்டே ரெண்டே சுவாமி மனஸ்வாமி மன கோசம் ஆமட தூராலு கடிச்சி விச்சேசாரு சுமா.

ஹர சிவ சங்கர சசாங்க சேகர ஹர பம் ஹர பம் பம் பம் போலோ ஹர சிவ சங்கர சசாங்க சேகர ஹர பம் ஹர பம் பம் பம் போலோ.